அல்லாஹ் பரமாய் தாஜனத்யான் வ ஜன்னத் தாஹிலோமா கலைச்சி ஜனத்யான் ஜனத்தலாஷி ததை